மேல் துன்பம் மோத் மேலே மஜ்ரூஹ் மேல் துன்பம் மதியா يا حبيبي ومن اللي يحبالها مغروره